0: Asia Business. It's all the business news you need.
1: Trading will be closely watched.
2: The tax hike could curb consumer spending.
3: Makes it the world's second biggest IPO this year.
4: Affected by uncertainties in the US trade war.
5: Japan and the word sale.
6: Developments on the US-China trade front.
7: We saw markets react unfavorably.
8: You know, markets continue to grapple with uncertainty.
9: From lawyers representing an unnamed interested party.
0: Asia Business. 35 minutes.
10: So it was a massive emergency situation and it was quite heartbreaking to see people impacted because their livelihood was impacted.
11: மீனவர்களுக்கும் ஆறுக்கும் கடலுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பந்தம் இருக்கு. இது வந்து ஒரு தொப்புள் குடி வரும் மாதிரி இதை வந்து சாதாரணமாக பிரித்து எடுத்துன்னு போயிருந்தது. கிட்டத்தட்ட அந்த மலைக்கு அப்புறமா ஒரு 45 நாள் நாங்கள் வந்து தொழிலுக்கே போகல. நாங்கள் எப்படி சாப்பிட்றது, எங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி நாங்கள் சாப்பிட இது பண்ணுறது. 24 வேதிப்பொருட்கள் நிறைந்திருக்கு அந்த கழிவில். அந்த வேதிப்பொருளை தான் நாங்கள் கையால் அள்ளி தான் சுத்தம் பண்ணோம். எங்களுக்கு எப்படினாக்கா எங்கள் ஆறை நாங்கள் உடனே சுத்தம் பண்ணணும். நான் திரும்ப நான் ஆற்றுக்குள்ள போய் நாங்கள் வந்து மீன் பிடிக்கணும். திரும்ப நாங்கள் வந்து எங்கள் குழந்தை குட்டி காப்பாற்றணும். கிட்டத்தட்ட இந்த ஆயில் பாதிப்பால் இந்த ஆற்றில் வந்து மீண்டும் வந்து இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் அவன் திரும்ப வந்து மீன்கள் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு.
12: ஆமாம், சென்ஸ் போயிட்டு இருக்கு சார். ஸ்டார்டிங்ல மட்டும்தான் கொஞ்சம் இது வரும். ஆனால் மீன் தான் கிடைக்கல வருமானம் தான்.
13: சாப்பிடும் போதே இப்போ டேஸ்ட் இருக்கு.
10: அங்கே ஆயில் லீக் இருந்துச்சு இல்லையா, அதனால தான்
12: கேட்குறாங்க. நம்ம இந்த மீன் மட்டும் டேஸ்ட் இருக்காது. ஒரு தடவை நம்ம இந்த கோயிலுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து தண்ணி எப்பவுமே ஆயில் மிக்சிங்
10: எப்பவுமே இருக்கும்.
11: அலையாத்திக்கார்கள் நிறைந்த ஒரு ஆற்றுப்பகுதி, அதிகப்படியான கடல்சார் உயிரினங்கள் வந்து இந்த இடத்துல தான் வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு பெரிய முகாந்தரம் இங்கே தான் இருக்கும். அதாவது 100% மீன் பிடிச்ச இடத்துல 50% மீன் எங்களுக்கு வந்து வந்தது.
10: தி ஆயில் ஸ்பில் ஆக்சுவலி ஹேட் இம்பாக்டட் மேன்க்ரோவ்ஸ் வெரி பேட்லி. ஆஸ் யூ கேன் சீ ஹியர் த ஆயில் டிபாசிட்ஸ் வர் தேர் இன் த ரூட்ஸ். ஸோ வி ஹவ் கம் ஹியர் டு சீ த ரெஸ்டோரேஷன் ஆஃப் மேன்க்ரோவ்ஸ். Mangroves are basically super fighters, the super fighters of climate change. You can say that they have magical powers in the sense that they are so resilient that they not only provide a bio shield, but I know for sure that in Tamil Nadu, when the tsunami hit in 2004, communities which are in coastal areas, many of those villages were protected because they had the bio shield of mangroves. So they are super fighters and they need to be protected at any cost.
14: A familiar scene that lures victims into a global fraud machine. A call from an unknown number, a voice on the other end of the line sowing confusion, eventually pressuring the other person to pay up or face consequences.
15: On your next Asia First, get an inside look at a sprawling compound in Cambodia from where sophisticated scamming operations target people around the world.
16: Since the war on Iran, fuel prices dominated headlines, but another critical commodity is at stake.
17: The Strait of Hormuz also accounts for almost 30% of the fertilizer supply.
16: With half of the world depending on this plant nutrient for food, how is the Iran war disrupting Asia's food supplies? Insight, Thursday on CNA.
18: AI is changing the rules of business. The question is, who is keeping up? And what does it take to make it work? Shaping Tomorrow, an AI story.
19: It's a double win for MediaCorp on the global stage. We've been named Broadcaster of the Year for 2026 at both the World Media Festivals and the New York Festivals. These wins celebrate the stories we tell from Singapore and the perspectives we bring